0: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் அப்ப மிருதங்கம் லைவ் விநியாசம் கா சமாபன் சங்கீர்ண சாப்பு தாள் சே கர் ரஹா ஹை.
1: ஸ்ரீ என் எஸ் கல்யாணராமன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் லைவ் விநியாசம் ஆன் மிருதங்கம் வித் சங்கீர்ண சாப்பு தாளம்.